0: Caras, pacá banassi.
1: Hello.
2: 91.2 FM. Hello, Banaras.
3: Hello, Banaras.
4: அல்லாள் பக்காள்